0: அன்பும் மரியாதையும் நிறைந்த ரேடியோ சாந்தனம் 90.4 FM நேயர்களுக்கு கவர்மெண்ட் டிடிஐ பள்ளியில் பணிபுரியும் தனலட்சுமி ஆசிரியாய என்னுடைய இனிய வணக்கங்கள். இந்தியாவின் இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு உலகம் முழுதும் வாழும் அனைத்து இந்தியர்களுக்கும் இதயம் கனிந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தால் கிடைத்த அரிய வரம். தாய்நாட்டின் விடுதலைக்காக தங்கள் இன்னுயிரையும் அர்ப்பணித்த அந்த மகத்தான வீரர்களை நன்றியுடன் நினைவு கூர்வோம். அவர்களின் உயரிய லட்சியங்களையும் தேசப்பற்றையும் நம் வாழ்விலும் கடைபிடிக்க உறுதியேற்போம். அன்பான மாணவ செல்வங்களே, நீங்கள்தான் நாளைய இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரங்கள். கல்வியில் சிறந்து விளங்குங்கள். ஒழுக்கம், மனிதநேயம், அன்பு, ஒற்றுமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நாட்டுப்பற்று ஆகிய உயரிய பண்புகளை உங்கள் வாழ்க்கையின் அடையாளமாக மாற்றுங்கள். உங்கள் ஒவ்வொரு நல்ல செயல்பாடும் நம் நாட்டின் வளர்ச்சிக்கான வலுவான அடித்தளமாக அமையும். அன்பிற்கினிய நேர்களே, சுதந்திரம் என்பது ஒரு கொண்டாட்ட நாள் மட்டுமல்ல, அது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பை நினைவூட்டும் புனிதமான நாள். வேற்றுமைகளை மறந்து அன்புடனும் ஒற்றுமையுடனும் இணைந்து வளமான, அமைதியான, முன்னேற்றமிக்க இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். இந்த புனித நாளில் நம் இந்திய திருநாடு மேலும் வளர்ச்சியடையவும் அமைதியும் வளமும் நிலைக்கவும் ஒவ்வொரு இல்லத்திலும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் மலரவும் எல்லாம் வல்ல இறைவனை மனமாற வேண்டுகிறேன். ரேடியோ சாந்தனம் 90.4 FM மூலம் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க பாரதம், வளர்க இந்தியா, ஜெய்ஹிந்த்.
1: ரேடியோ சாந்தனம் 90.4 ஆகஸ்ட் 15 மாய் பந்தப்பட்டு கொண்டு கொல்லம் கவர்மெண்ட் டிடிஐயிலே அத்யாபகனாயிட்டுள்ள ஷாஜி ഞാൻ നിങ്ങൾക്ക് ഒരു ഗാനം ആലപിക്കുകയാണ്. ഒരു മതൻ സംഗീതം പാടിടാം, ഒരു നല്ല നാളിതൻ നീണമായി ഒത്തുചേർന്നുണർത്തു പാട്ടുപാടിടാം, ഒരു വസന്ത പൂക്കളായി വിടർന്നിടാം, ഒരു വസന്ത പൂക്കളായി വിടർന്നിടാം. നന്മതൻ കുരുന്നുകളെ, നാളതൻ പ്രതീക്ഷകളെ, പോരുവിന്നൊത്തുചേരുവിൻ, പോരുവിന്നൊത്തുചേരുവിൻ. ശാസ്ത്രവും പ്രപഞ്ചവും മാനവ ചരിത്രവും പഠിച്ചു നേരറിഞ്ഞു നമ്മൾ നിർവഴിക്കു പോയിടാം.

0: ആവി നമ്മുടെ കുട്ടികളുടെ കൈകളിലാണ്. അതിനാൽ സത്യസന്ധതയും കരുണയും സഹിഷ്ണുതയും ദേശസ്നേഹവും അവരുടെ ജീവിത മൂല്യങ്ങളായി വളർത്തിയെടുക്കാൻ നമുക്ക് ഒരുമിച്ച് പ്രവർത്തിക്കാം. സ്വാതന്ത്ര്യം എന്നത് അവകാശങ്ങൾ മാത്രമല്ല, ഉത്തരവാദിത്തങ്ങളും കൂടിയാണ്. പ്രകൃതിയെ സംരക്ഷിക്കാനും പൊതുമുതൽ കാത്തു സൂക്ഷിക്കാനും നിയമങ്ങൾ പാലിക്കാനും പരസ്പരം ബഹുമാനിക്കാനും നമുക്ക് പ്രതിജ്ഞ ചെയ്യാം. അതാണ് യഥാർത്ഥ സ്വാതന്ത്ര്യത്തിൻ്റെ ആഘോഷം. ഈ അഭിമാന ദിനത്തിൽ നമ്മുടെ രാജ്യത്തിൻ്റെ പുരോഗതിക്കും സമാധാനത്തിനും വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാം. ഓരോ വീടുകളിലും സന്തോഷവും ആരോഗ്യവും ഐക്യവും നിറയട്ടെ. നമ്മുടെ ഇന്ത്യ കൂടുതൽ ശക്തവും സമ്പന്നവും സ്നേഹപൂർണവുമായ രാഷ്ട്രമാകട്ടെ. ഈ മനോഹരമായ അവസരത്തിൽ റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM കുടുംബത്തിനും എല്ലാ പ്രിയ ശ്രോതാക്കൾക്കും ഒരിക്കൽ കൂടി സ്വാതന്ത്ര്യദിന ആശംസകൾ നേരുന്നു. ജയ് ഹിന്ദ്, ജയ് ഭാരത്.
1: അറസ് ആശ്രയ പള്ളിയിൽ ആശ്രിരാക പണിപുരിയും AS റിസ്വാന പരിവിൻ എന്നും നാൻ തങ്ങൾ മുൻ സുതന്ത്രദിന വാഴ്ത്തെ തെരുവിക്ക വന്നുള്ളേன். അன்பார்ந்த வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த இனிய சுதந்திர தின நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க காரணமான தியாக தழும்பேற்ற தியாகிகள் மற்றும் விடுதலை போராட்ட வீரர்களை போற்றி வணங்குவோம். நம் நாட்டின் திருநாளில் தேசத்தின் ஒருமைப்பாட்டையும் அமைதியையும் காக்க அனைவரும் ஒன்றிணைந்து உழைப்போம் என்று இந்நாளில் உறுதியேற்போம். அன்னை இந்தியாவின் புகழை உலக அரங்கில் உச்சி மீது உயர்த்துவது நமது ஒவ்வொருவரின் கடமையாகும். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நமது வளத்தை நிலைநிறுத்தி நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் பெருமையுடன் நடைபோடுவோம். இன்றைய திருநாளில் நமது நாட்டின் சுதந்திரத்தை பேணி காப்போம் என்றும் அதன் வளர்ச்சிக்காக உழைப்போம் என்றும் சங்கற்பம் ஏற்போம். விவசாயிகள், வீரர்கள் மற்றும் அறிவியலாளர்களின் உழைப்பால் இந்தியா இன்று கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறது. கல்வி, அறிவியல், பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் இந்தியாவை மேலும் உயரத்திற்கு கொண்டு செல்ல உழைப்போம். இளைய தலைமுறையினரே, நாட்டின் எதிர்காலம் தேசப்பற்று மற்றும் மனிதநேயம் இவற்றை உங்கள் இதயங்களில் ஏந்தி முன்னேறுங்கள். நம் நாட்டின் மூவர்ண கொடி எக்காலமும் விண்ணில் உயர்ந்து பறந்து இந்தியாவின் பெருமையை சொல்லட்டும். அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது உளமார்ந்த சுதந்திர தின நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: அரசு ஆசிரிய பள்ளியில் பணிபுரியும் ஜெயா என்னும் ஆசிரியாகிய நான் இப்பொழுது உங்கள் முன்பு ஒரு கவிதையை முன்மொழிய வந்துள்ளேன். சுதந்திர தின கவிதை. வந்தே மாதரம் முழங்கிடுவோம், வளமான இந்தியா வாழ்த்திடுவோம், மூவர்ண கொடி உயரப்பறக்க முழு மனதுடன் வணங்கிடுவோம். அடிமை வாழ்வின் இருளகற்றி அமைதி ஒளியை ஏற்றி வைத்த வீர தியாகிகளின் தியாகத்தை வாழ்நாள் முழுதும் போற்றிடுவோம். மகாத்மா காந்தி காட்டிய வழி அகிம்சை எனும் உயர்ந்த மொழி, நேர்மை அன்பு ஒற்றுமையுடன் நம் நாட்டை என்றும் காத்திடுவோம். பகத்சிங், நேதாஜி, வீரபாண்டிய கட்டபொம்மன், ராணி லட்சுமிபாய் போன்றோர் வீர வரலாறு நம் பெருமை. சாதி மதம் மொழி கடந்தும் சகோதரர்களாய் வாழ்ந்திடுவோம். அன்பும் பண்பும் வளர்த்திடுவோம். அமைதி மலரும் நாட்டை உருவாக்குவோம். விவசாயி வியர்வை சிந்துகிறார், வீரர் எல்லையை காக்கிறார், அறிவியலாளர் புதுமை செய்கிறார், ஆசிரியர் எதிர்காலம் உருவாக்குகிறார். மாணவர்களே, எழுந்திடுங்கள், முயற்சியால் உயர்ந்திடுங்கள், கல்வியால் நாட்டை வளப்படுத்தி கனவுகளை நனவாக்குங்கள். பசுமை மரங்கள் வளர்ப்போம், தூய்மையான சூழலை காப்போம். நீரையும் இயற்கையையும் போற்றி நாளைய இந்தியாவை செழிக்கச் செய்வோம். என் இந்தியா என் பெருமை, என்றும் ஒளிரும் என் தாய்மை, சுதந்திரத்தின் அருமை உணர்ந்து சிறந்த குடிமக்களாய் வாழ்ந்திடுவோம். மூவர்ண கொடி என்றும் உயரட்டும், இந்தியாவின் புகழ் உலகம் முழுதும் பரவட்டும். ஒற்றுமை, உழைப்பு, அன்பு, அமைதி என்றும் நம் நாட்டில் நிலைத்திடட்டும். ஜெய்ஹிந்த். வாழ்க பாரதம், வளர்க இந்தியா.

0: சீமாஸ் சீமாஸ் கோல்ட் கவரிங் ஜுவல்லரி. கடப்பாக்கட சீமாஸில் இப்போ ஸ்திரீ சௌந்தர்யத்தின் மாற்றி கூட்டுந்த சீமாஸ் லேடிஸ் கலெக்ஷனுகளும் லேடிஸ் பேகுகள், கோஸ்மெட்டிக்ஸ், ஃபேன்சி ஆபரணங்கள், தங்கத்தில் புதிஞ்ச கேரண்டியுள்ள வெள்ளி ஆபரணங்கள், டோய்ஸுகൾ முதலாயவ யதேஷ்டம் தெரிஞ்செடுக்குவான் சந்தர்சிக்கு சீமாஸ் கோல்ட் கவரிங் ஜுவல்லரி. சீமாஸ் சென்டர் கடப்பாக்கட, ஆப்போசிட் KSRTC ஜங்ஷன், ஹைஸ்கூல் ஜங்ஷன், கொல்லம்.
1: அமெரிக்கன்
0: தாற்பயமுள்ள யுவதிகள்க்கு சுவர்ண அவசரம். 2022 கேரள ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் அவார்டு நேடிய குட்டிகளோட சலச்சித்திரமாய ஃபைவ் சீட்ஸ் என் சினிமையுட பிரவர்த்தகர் புதியொரு சினிமா சம்ரம்பவுமாய் உடன் எத்தனும். ஈ சித்திரத்திலேக்கு 25 to 40 வயசு வரையுள்ள யுவதிகளை க்ஷணிக்கணும். அபினயிக்கன் தாற்பயமுள்ளவர் ஒரு மினிட்டில் கவியாத்த செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ, ஒரு புதிய போட்டோ என்ப 9495245394 என் நம்பரில் வாட்ஸ்அப் செய்ய. நம்பர் ஒரிக்கல் கூடி 9495245394. நீங்களுடைய கழிவுகள் வெள்ளித்திரையிலேக்கு எத்திக்கான மிகச்ச அவசரமானது. டோன்ட் மிஸ் இட்.

0: ഗർഭകാലം ആഘോഷമാക്കാൻ കിൻഡർ ഹോസ്പിറ്റൽസ് ഒരുക്കുന്നു ജനനി മിത്രം പാക്കേജ്. ഗർഭിണികൾക്കായി 4 ആഴ്ച മുതൽ പ്രസവം വരെയുള്ള പ്രത്യേക പാക്കേജുകൾ നിങ്ങൾക്കായി ഒരുക്കുന്നു കിൻഡർ ഹോസ്പിറ്റൽസ്. അത്യാധുനിക നിലവാരത്തോടു കൂടി പ്രവർത്തനം ആരംഭിച്ച കിൻഡർ ഹോസ്പിറ്റലിൽ നവജാത ശിശു പരിചരണത്തിനുള്ള Level 3 NICU സേവനങ്ങളും കൂടാതെ ഗൈനക്കോളജി, പീഡിയാട്രിക്സ്, ഫീറ്റൽ മെഡിസിൻ, ജനറൽ മെഡിസിൻ എന്നീ സേവനങ്ങളും ലഭ്യമാണ്. കൂടുതൽ വിവരങ്ങൾക്ക് വിളിക്കൂ 7999444840. കിൻഡർ ഹോസ്പിറ്റൽസ് 2nd കുട്ടി. ലെറ്റ് സെലിബ്രേറ്റ് പ്രഗ്നൻസി വിത്ത് കിൻഡർ ഹോസ്പിറ്റൽസ്.
1: ഗായത്രി കല്യാണ പെണ്ണിനെക്കാൾ സുന്ദരിയാണല്ലോ. ചെക്കന് പെണ്ണ് മാറി പോവോ?
2: അത് ശരിയാണല്ലോ, സുന്ദരിയായിട്ടുണ്ട്. മേക്കപ്പ് ഒട്ടും ഓവറും അല്ല, സാരിയൊക്കെ ഭംഗിയായിട്ട് ഉടുപ്പിച്ചിട്ടുണ്ട്. പിന്നെ ഹെയർ സ്റ്റൈലും കൊള്ളാല്ലേ, ആരായിരിക്കും ഒരുക്കിയത്?
1: അത് പിന്നെ പറയാനുണ്ടോ, അവള് രാവിലെ തന്നെ ഏഞ്ചൽസ് മേക്കോറി പോകുന്നത് ഞാൻ കണ്ടതാ. പെഡിക്യൂർ, മാനിക്യൂർ, സ്പാ, മൈക്രോബ്ലേഡിംഗ് എല്ലാം അവിടെ ഭംഗിയായി ചെയ്യും. പിന്നെ സ്ത്രീകൾക്കും കുട്ടികൾക്കും മാത്രമുള്ള സ്ഥാപനമായതുകൊണ്ട് ഒരു പ്രൈവസിയും ഉണ്ട്.
2: ആണോ? എങ്കിൽ ഇന്ന് തന്നെ ഒന്ന് പോകണം.
3: ഏഞ്ചൽസ് മേക്കോവർ, നിയർ രാമേശ്വരൻ ടെമ്പിൾ, കൊല്ലം. കോൺടാക്ട് 8547944684. നമ്പർ ഒരിക്കൽ കൂടി 8547944684.
4: ാണ് ഇപ്പോ ഏറ്റവും ജോളി. കൊല്ലത്തിന്റെ സ്വന്തം ജോളി സിൽസ് കൂടുതൽ സൗകര്യങ്ങളോടെ കളക്ഷനുകളോടെ നവീകരിച്ച് റീലോഞ്ച് ചെയ്തില്ലേ?
5: ഇതിനോടനുബന്ധിച്ച് ജോളി സിൽസിൽ നിന്നും ജോയ് ആലുകാസിൽ നിന്നും ഷോപ്പ് ചെയ്യുന്നവർക്ക് നറുക്കെടുപ്പിലൂടെ ബമ്പർ സമ്മാനമായി മഹീന്ദ്ര താർ, ആഴ്ചതോറും ആദർ സ്കൂട്ടറുകൾ, ഹോം അപ്ലയൻസസ്, മൊബൈൽ ഫോണുകൾ, ഗിഫ്റ്റ് വൗച്ചറുകൾ എന്നിവ സമ്മാനമായി നേടാം.
6: ജോളി സിൽക്സ് ആൻഡ് ജോയ് ആലുകാസ്, കോൺവെന്റ് ജംഗ്ഷൻ, കൊല്ലം.
7: சந்தனம் 90.4 அலைவரிசையில் இப்போது கேட்கலாம் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி. கருத்தும் தொகுப்பும் சிவப்பிரகாசம், எம் கே.
8: அன்பார்ந்த நேயர் பெருமக்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். எமது ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சிவபிரகாசம் எம் கே என்ற நான், ரவுலட் சட்டமும் உத்தம் சிங்கும் என்ற சுதந்திர போராட்ட கால வரலாற்று நிகழ்வை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரவுலட் சட்டமும் உத்தம் சிங்கும். ரவுலட் சட்டம் என்பது பிரித்தாளும் இந்தியாவில் சுதந்திர போராட்ட வீரர்களை ஒடுக்க March 1919 இயற்றப்பட்ட ஒரு கொடூரமான குற்றவியல் சட்டமாகும். சர் சிட்னி ரவுலட் தலைமையிலான குழுவின் பரிந்துரையின் பேரில் கொண்டுவரப்பட்டதால் இது ரவுலட் சட்டம் என்று அழைக்கப்பட்டது. விசாரணையின்றி கைது செய்து சிறையில் அடைக்க சந்தேகப்படும் எந்த ஒரு நபரையும் நீதிபதி விசாரணையின்றி 2 வருடம் சிறையில் அடைக்க காவல்துறைக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இச்சட்டத்தின் கீழ் கைது செய்தால் எந்த வக்கீல் வசதியும் கிடையாது, ரகசியமாக விசாரணை நடத்தப்படும். மேலும் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடியாது. இது லாகூர் பத்திரிகை ஒன்றில் வாதமும் இல்லை, வக்கீலும் இல்லை, மேல்முறையீடும் இல்லை என்று விவரிக்கப்பட்டது. பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டு செய்தித்தாள்கள் மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகள் மீது கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. வாரண்ட் இல்லாமலேயே யாருடைய வீட்டையும் சோதனையிடவும் காவல்துறைக்கு முழு உரிமை அளிக்கப்பட்டது. இச்சட்டத்தை இந்திய தலைவர்கள் கருப்பு சட்டம் என்று கடுமையாக எதிர்த்தனர். மகாத்மா காந்தியடிகள் இச்சட்டத்திற்கு எதிராக நாடு தழுவிய போராட்டத்தை 1919 April 6 அன்று மக்கள் போராட்டத்தை தொடங்கி கடைகளை அடைத்து போராட்டத்தை தீவிரப்படுத்தினார். 1919 April 10 அன்று இச்சட்டத்தின் கீழ் பஞ்சாபின் முக்கிய தலைவர்களான டாக்டர் சைபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதை கண்டித்தும் மகாத்மா காந்தியின் பஞ்சாப் வருகைக்கான தடையை எதிர்த்தும் 1919 April 13 அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக் மைதானத்தில் மக்கள் அமைதியான முறையில் கூடினர். இந்த மக்கள் கூட்டத்தின் மீது எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் பிரிட்டிஷ் ஜெனரல் ரெஜினால்ட் எட்வர்ட் ஹாரி டயர் நடத்திய துப்பாக்கிச் சூடு இந்திய வரலாற்றில் மிக கொடூரமான ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு வழிவகுத்தது. உத்தம் சிங் 1890

99 டிசம்பர் 26 நாள் பஞ்சாப் மாகாணத்தில் சுனம் நகரில் ஒரு சீக்கிய குடும்பத்தில் பிறந்தார். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் ஷேர்சிங். தனது 7வது வயதிலேயே பெற்றோரையும் ஒரே ஒரு சகோதரனையும் இழந்து அனாதையானார். பின்னர் அமிர்தரசில் உள்ள ஒரு அனாதை இல்லத்தில் வளர்ந்த இவர் 1918 தனது மெட்ரிக் படிப்பை முடித்து அங்கிருந்து வெளியேறினார். புரட்சியை தூண்டிய ஜாலியன் வாலாபாக் சம்பவத்தை நேரில் கண்ட உத்தம் சிங்கிற்கு மிகப்பெரிய மன அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆயிரக்கணக்கான அப்பாவி இந்தியர்களை ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்ட இந்த துயர சம்பவத்திற்கு பழிவாங்க அவர் அங்கேயே சபதம் எடுத்தார். இந்த கொடூரமான கொலை சம்பவத்திற்கு மூளையாக இருந்து செயல்பட உத்தரவிட்டவர் அப்போதைய பஞ்சாப் கவர்னர் லெப்டினன்ட் மைக்கேல் ஓ டி வாயர். இவரை பழிக்கு பழி வாங்கும் எண்ணத்துடன் உத்தம் சிங் புரட்சி அமைப்புகளான கதர் பார்ட்டி மற்றும் இந்துஸ்தான் சோசியலிச குடியரசு அமைப்பு போன்ற புரட்சிகர இயக்கங்களுடன் இணைந்து பணியாற்றினார். ஆங்கிலேயரின் உளவுத்துறையிடமிருந்து தப்பிக்க உதயசிங், பிராங்க் பிரேசில் மற்றும் உத்தம் சிங் போன்ற பல்வேறு போலி பெயர்களுடனும் போலி கடவுச்சீட்டுகளையும் பயன்படுத்தினார். படுகொலைக்கு காரணமானவர்களை தேடி பழிவாங்க பல்வேறு நாடுகளுக்கு பயணித்து இறுதியாக லண்டனை அடைந்தார். அங்கு மைக்கேல் ஓ டி வயரின் நடமாட்டத்தை கண்காணித்து சரியான தருணத்திற்காக காத்திருந்தார். இது ஒரு வரலாற்று பழிவாங்கும் சம்பவமாகும். ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தை அரங்கேற்றிய ஜெனரல் ரெஜினால்ட் எட்வர்ட் ஹாரி டயர் 1927 ஆண்டிலேயே நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டார். எனவே அதற்கு பின்னணியாக இருந்த கவர்னர் மைக்கேல் ஓ டி வயரை உத்தம் சிங் குறிவைத்தார். 1940 மார்ச் 13 நாள் அன்று லண்டனின் ஹாக்ஸ்டன் ஹாலில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் வைத்து, அதாவது 21 வருடங்களுக்கு பிறகு, உத்தம் சிங் தனது கை துப்பாக்கியால் 6 அந்த கொடூரனை சுட்டு வீழ்த்தி பழி தீர்த்து கொண்டார். பின்னர் அங்கிருந்து தப்பித்து ஓடாமல் அரசியல் நோக்கத்தை உலகறிய செய்வதற்காக அவரே காவல்துறையிடம் சரணடைந்தார். சிறையில் இருந்தபோது அவர் தனது பெயரை ராம் முகமது சிங் ஆசாத் என்று பதிவு செய்தார். ஆசாத் என்றால் சுதந்திரம் என்று அர்த்தம். இப்பெயர் இந்தியாவில் உள்ள 3 முக்கிய மதங்களான இந்து, இஸ்லாமியம் மற்றும் சீக்கியம் ஆகியவற்றின் ஒற்றுமையையும் நமது நாட்டின் மத நல்லிணக்கத்தையும் சுதந்திரத்தையும் குறிப்பதாக அமைந்தது. லண்டன் நீதிமன்றத்தில் அவருக்கு கொலை குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 1940 ஆண்டு ஜூலை 31 நாள் அன்று லண்டனின் பென்டான்வின் சிறையில் இந்திய தாயின் வயிற்றில் பிறந்த தேசப்பற்று மிக்க உத்தம் சிங் இந்திய நாட்டு சுதந்திரத்திற்கும் நாட்டு மக்களிடையே சுதந்திர வேட்கையை புகுத்த வேண்டி தனது 19 வயதில் சபதம் எடுத்து தனது 41 வயதில் சபதத்தை நிறைவேற்றிய உத்தம் சிங்கிற்கு ஆங்கில அரசு கொடுத்த பரிசு தூக்கு கயிறு. ஆம் நண்பர்களே, மாணவ செல்வங்களே, பின்னர் 1974 ஆண்டு அவரது உடல் எச்சங்கள் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டு பஞ்சாபில் முழு அரசு மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட்டது. ஆம் நண்பர்களே, மாணவ செல்வங்களே, இந்த நன்னாளில் நம் நாட்டின் சுதந்திரத்திற்கும் தனது இன்னுயிரை வீரத்துடன் உயிர் தியாகம் செய்த ஷேர்சிங் என்ற உத்தம் சிங் போன்ற எண்ணற்ற சுதந்திர போராட்ட தியாகிகள் உயிர் தியாகம் செய்ததை நினைவு கூர்ந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கூற்றுப்படி, பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம், நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிவோம், வாழ்க பாரதம், வளர்க பாரத புகழ், ஜெய்ஹிந்த். சுதந்திரத்தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சிவபிரகாசம் எம் கே.

0: ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி. கருத்தும் தொகுப்பும் சிவப்பிரகாசம் எம்கே.
1: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു റേഡിയോ സാന്ദ്രം 90.4 FM. ഇതൊരു പെയിൻ ആൻഡ് പാലിയേറ്റീവ്

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

0: அன்பும் மரியாதையும் நிறைந்த ரேடியோ சாந்தனம் 90.4 FM நேயர்களுக்கு கவர்மெண்ட் டிடிஐ பள்ளியில் பணிபுரியும் தனலட்சுமி ஆசிரியாய என்னுடைய இனிய வணக்கங்கள். இந்தியாவின் இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு உலகம் முழுதும் வாழும் அனைத்து இந்தியர்களுக்கும் இதயம் கனிந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தால் கிடைத்த அரிய வரம். தாய் நாட்டின் விடுதலைக்காக தங்கள் இன்னுயிரையும் அர்ப்பணித்த அந்த மகத்தான வீரர்களை நன்றியுடன் நினைவு கூர்வோம். அவர்களின் உயரிய லட்சியங்களையும் தேசப்பற்றையும் நம் வாழ்விலும் கடைபிடிக்க உறுதியேற்போம். அன்பான மாணவ செல்வங்களே, நீங்கள்தான் நாளைய இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரங்கள். கல்வியில் சிறந்து விளங்குங்கள். ஒழுக்கம், மனிதநேயம், அன்பு, ஒற்றுமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நாட்டுப்பற்று ஆகிய உயரிய பண்புகளை உங்கள் வாழ்க்கையின் அடையாளமாக மாற்றுங்கள். உங்கள் ஒவ்வொரு நல்ல செயல்பாடும் நம் நாட்டின் வளர்ச்சிக்கான வலுவான அடித்தளமாக அமையும். அன்பிற்கினிய நேர்களே, சுதந்திரம் என்பது ஒரு கொண்டாட்ட நாள் மட்டுமல்ல, அது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பை நினைவூட்டும் புனிதமான நாள். வேற்றுமைகளை மறந்து அன்புடனும் ஒற்றுமையுடனும் இணைந்து வளமான, அமைதியான, முன்னேற்றமிக்க இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். இந்த புனித நாளில் நம் இந்திய திருநாடு மேலும் வளர்ச்சியடையவும் அமைதியும் வளமும் நிலைக்கவும் ஒவ்வொரு இல்லத்திலும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் மலரவும் எல்லாம் வல்ல இறைவனை மனமாற வேண்டுகிறேன். ரேடியோ சாந்தனம் 90.4 FM மூலம் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க பாரதம், வளர்க இந்தியா. ஜெய்ஹிந்த்.
1: ரேடியோ சாந்தனம் 90.

0: சார்ந்த சுதந்திர தின நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: அரசு ஆசிரிய பள்ளியில் பணிபுரியும் ஜெயா என்னும் ஆசிரியாகிய நான் இப்பொழுது உங்கள் முன்பு ஒரு கவிதையை முன்மொழிய வந்துள்ளேன். சுதந்திர தின கவிதை. வந்தே மாதரம் முழங்கிடுவோம், வளமான இந்தியா வாழ்த்திடுவோம், மூவர்ண கொடி உயரப்பறக்க முழு மனதுடன் வணங்கிடுவோம், அடிமை வாழ்வின் இருளகற்றி அமைதி ஒளியை ஏற்றி வைத்த வீர தியாகிகளின் தியாகத்தை வாழ்நாள் முழுதும் போற்றிடுவோம். மகாத்மா காந்தி காட்டிய வழி அகிம்சை எனும் உயர்ந்த மொழி, நேர்மை அன்பு ஒற்றுமையுடன் நம் நாட்டை என்றும் காத்திடுவோம். பகத்சிங், நேதாஜி, வீரபாண்டிய கட்டபொம்மன், ராணி லட்சுமிபாய் போன்றோர் வீர வரலாறு நம் பெருமை. சாதி மதம் மொழி கடந்தும் சகோதரர்களாய் வாழ்ந்திடுவோம், அன்பும் பண்பும் வளர்த்திடுவோம், அமைதி மலரும் நாட்டை உருவாக்குவோம். விவசாயி வியர்வை சிந்துகிறார், வீரர் எல்லையை காக்கிறார், அறிவியலாளர் புதுமை செய்கிறார், ஆசிரியர் எதிர்காலம் உருவாக்குகிறார். மாணவர்களே எழுந்திடுங்கள், முயற்சியால் உயர்ந்திடுங்கள், கல்வியால் நாட்டை வளப்படுத்தி கனவுகளை நனவாக்குங்கள். பசுமை மரங்கள் வளர்ப்போம், தூய்மையான சூழலை காப்போம், நீரையும் இயற்கையையும் போற்றி நாளைய இந்தியாவை செழிக்கச் செய்வோம். என் இந்தியா என் பெருமை, என்றும் ஒளிரும் என் தாய்மை, சுதந்திரத்தின் அருமை உணர்ந்து சிறந்த குடிமக்களாய் வாழ்ந்திடுவோம். மூவர்ண கொடி என்றும் உயரட்டும், இந்தியாவின் புகழ் உலகம் முழுதும் பரவட்டும், ஒற்றுமை உழைப்பு அன்பு அமைதி என்றும் நம் நாட்டில் நிலைத்திடட்டும். ஜெய்ஹிந்த். வாழ்க பாரதம், வளர்க இந்தியா.

0: ரேடியோ சாந்தனம் 90.4 அலைவரிசையில் இப்போது கேட்கலாம். சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி, கருத்தும் தொகுப்பும் சிவப்பிரகாசம் எம்கே.
1: அன்பார்ந்த நேயர் பெருமக்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். எமது ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சிவபிரகாசம் எம்கே என்ற நான், ரவுலட் சட்டமும் உத்தம் சிங்கும் என்ற சுதந்திர போராட்ட கால வரலாற்று நிகழ்வை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரவுலட் சட்டமும் உத்தம் சிங்கும். ரவுலட் சட்டம் என்பது பிரித்தாளும் இந்தியாவில் சுதந்திர போராட்ட வீரர்களை ஒடுக்க March 1919 இயற்றப்பட்ட ஒரு கொடூரமான குற்றவியல் சட்டமாகும். சர் சிட்னி ரவுலட் தலைமையிலான குழுவின் பரிந்துரையின் பேரில் கொண்டுவரப்பட்டதால் இது ரவுலட் சட்டம் என்று அழைக்கப்பட்டது. விசாரணையின்றி கைது செய்து சிறையில் அடைக்க சந்தேகப்படும் எந்த ஒரு நபரையும் நீதிபதி விசாரணையின்றி 2 வருடம் சிறையில் அடைக்க காவல்துறைக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இச்சட்டத்தின் கீழ் கைது செய்தால் எந்த வக்கீல் வசதியும் கிடையாது, ரகசியமாக விசாரணை நடத்தப்படும். மேலும் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடியாது. இது லாகூர் பத்திரிகை ஒன்றில் வாதமும் இல்லை, வக்கீலும் இல்லை, மேல்முறையீடும் இல்லை என்று விவரிக்கப்பட்டது. பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டு செய்தித்தாள்கள் மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகள் மீது கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. வாரண்ட் இல்லாமலேயே யாருடைய வீட்டையும் சோதனையிடவும் காவல்துறைக்கு முழு உரிமை அளிக்கப்பட்டது. இச்சட்டத்தை இந்திய தலைவர்கள் கருப்பு சட்டம் என்று கடுமையாக எதிர்த்தனர். மகாத்மா காந்தியடிகள் இச்சட்டத்திற்கு எதிராக நாடு தழுவிய போராட்டத்தை 1919 April 6 அன்று மக்கள் போராட்டத்தை தொடங்கி கடைகளை அடைத்து போராட்டத்தை தீவிரப்படுத்தினார். 1919 April 10 அன்று இச்சட்டத்தின் கீழ் பஞ்சாபின் முக்கிய தலைவர்களான டாக்டர் சைபுதீன் கிச்சிலு, டாக்டர் சத்யபால் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதை கண்டித்தும் மகாத்மா காந்தியின் பஞ்சாப் வருகைக்கான தடையை எதிர்த்தும் 1919 April 13 அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக் மைதானத்தில் மக்கள் அமைதியான முறையில் கூடினர். இந்த மக்கள் கூட்டத்தின் மீது எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் பிரிட்டிஷ் ஜெனரல் ரெஜினால்ட் எட்வர்ட் ஹாரி டயர் நடத்திய துப்பாக்கிச் சூடு இந்திய வரலாற்றில் மிக கொடூரமான ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு வழிவகுத்தது. உத்தம் சிங். 1899 December 26 பஞ்சாப் மாகாணத்தில் சுனம் நகரில் ஒரு சீக்கிய குடும்பத்தில் பிறந்தார். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் ஷேர்சிங். தனது 7வது வயதிலேயே பெற்றோரையும் ஒரே ஒரு சகோதரனையும் இழந்து அனாதையானார். பின்னர் அமிர்தசரஸில் உள்ள ஒரு அனாதை இல்லத்தில் வளர்ந்த இவர் 1918 தனது மெட்ரிக் படிப்பை முடித்து அங்கிருந்து வெளியேறினார். புரட்சியை தூண்டிய ஜாலியன் வாலாபாக் சம்பவத்தை நேரில் கண்ட உத்தம் சிங்கிற்கு மிகப்பெரிய மன அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆயிரக்கணக்கான அப்பாவி இந்தியர்களை ஈவு இறக்கமின்றி கொல்லப்பட்ட இந்த துயர சம்பவத்திற்கு பழிவாங்க அவர் அங்கேயே சபதம் எடுத்தார். இந்த கொடூரமான கொலை சம்பவத்திற்கு மூளையாக இருந்து செயல்பட உத்தரவிட்டவர் அப்போதைய பஞ்சாப் கவர்னர் லெப்டினன்ட் மைக்கேல் ஓ டி வாயர். இவரை பழிக்கு பழி வாங்கும் எண்ணத்துடன் உத்தம் சிங் புரட்சி அமைப்புகளான கதர் பார்ட்டி மற்றும் இந்துஸ்தான் சோசலிச குடியரசு அமைப்பு போன்ற புரட்சிகர இயக்கங்களுடன் இணைந்து பணியாற்றினார். ஆங்கிலேயரின் உளவுத்துறையிடமிருந்து தப்பிக்க உதயசிங், பிராங் பிரேசில் மற்றும் உத்தம் சிங் போன்ற பல்வேறு போலி பெயர்களுடனும் போலி கடவுச்சீட்டுகளையும் பயன்படுத்தினார். படுகொலைக்கு காரணமானவர்களை தேடி பழிவாங்க பல்வேறு நாடுகளுக்கு பயணித்து இறுதியாக லண்டனை அடைந்தார். அங்கு மைக்கேல் ஓ டி வயரின் நடமாட்டத்தை கண்காணித்து சரியான தர்ணத்திற்காக காத்திருந்தார். இது ஒரு வரலாற்று பழிவாங்கும் சம்பவமாகும். ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தை அரங்கேற்றிய ஜெனரல் ரெஜினால்ட் எட்வர்ட் ஹாரி டயர் 1927 நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார். எனவே அதற்கு பின்னணியாக இருந்த கவர்னர் மைக்கேல் ஓ டி வயரை உத்தம் சிங் குறிவைத்தார். 1940 March 13 லண்டனின் ஹாக்ஸ்டன் ஹாலில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் வைத்து, அதாவது 21 வருடங்களுக்கு பிறகு உத்தம் சிங் தனது கை துப்பாக்கியால் 6 முறை

கொடூரனை சுட்டு வீழ்த்தி பழி தீர்த்து கொண்டார். பின்னர் அங்கிருந்து தப்பித்து ஓடாமல் அரசியல் நோக்கத்தை உலகறிய செய்வதற்காக அவரே காவல்துறையிடம் சரணடைந்தார். சிறையில் இருந்தபோது அவர் தனது பெயரை ராம் முகமது சிங் ஆசாத் என்று பதிவு செய்தார். ஆசாத் என்றால் சுதந்திரம் என்று அர்த்தம். இப்பெயர் இந்தியாவில் உள்ள மூன்று முக்கிய மதங்களான இந்து, இஸ்லாமியம் மற்றும் சீக்கியம் ஆகியவற்றின் ஒற்றுமையையும் நமது நாட்டின் மத நல்லிணக்கத்தையும் சுதந்திரத்தையும் குறிப்பதாக அமைந்தது. லண்டன் நீதிமன்றத்தில் அவருக்கு கொலை குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 1940 ஜூலை 31 நாளன்று லண்டனின் பென்டான்வின் சிறையில் இந்திய தாயின் வயிற்றில் பிறந்த தேசப்பற்றுமிக்க உத்தம் சிங் இந்திய நாட்டு சுதந்திரத்திற்கும் நாட்டு மக்களிடையே சுதந்திர வேட்கையை புகுத்த வேண்டி தனது 19 வயதில் சபதம் எடுத்து தனது 41 வயதில் சபதத்தை நிறைவேற்றிய உத்தம் சிங்கிற்கு ஆங்கில அரசு கொடுத்த பரிசு தூக்கு கயிறு. ஆம் நண்பர்களே, மாணவ செல்வங்களே, பின்னர் 1974 அவரது உடல் எச்சங்கள் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டு பஞ்சாபில் முழு அரசு மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட்டது. ஆம் நண்பர்களே, மாணவ செல்வங்களே, இந்த நன்னாளில் நம் நாட்டின் சுதந்திரத்திற்கும் தனது இன்னுயிரை வீரத்துடன் உயிர் தியாகம் செய்த ஷேர் சிங் என்ற உத்தம் சிங் போன்ற எண்ணற்ற சுதந்திர போராட்ட தியாகிகள் உயிர் தியாகம் செய்ததை நினைவு கூர்ந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கூற்றுப்படி பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம், நாம் இருக்கும் நாடு நமதென்பது அறிவோம், வாழ்க பாரதம், வளர்க பாரத புகழ், ஜெய்ஹிந்த். சுதந்திரத்தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சிவபிரகாசம் எம் கே.

0: ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி. கருத்தும் தொகுப்பும் சிவப்பிரகாசம் எம்கே.
1: ரேடியோ சாந்துவனம் 90.4 FM கொல்லத்தின் சொந்தம் கம்யூனிட்டி ரேடியோ. நாடின் சப்தம் ஹயத்தின் தாளம்.
2: ലോക പ്രശസ്ത സാഹിത്യകാരന്മാരെ പരിചയപ്പെടുത്തുന്നു ലിറ്റററി വേൾഡ്. കഥ, പ്രമേയം, കഥാപാത്രങ്ങൾ, രചനയുടെ സൃഷ്ടി മൂല്യങ്ങൾ ഇംഗ്ലീഷ് ഭാഷയിലൂടെ ആസ്വദിക്കാം. തയ്യാറാക്കി അവതരിപ്പിക്കുന്നു ഡോക്ടർ പാർവതി ജീവൻ. കേൾക്കാം റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM എല്ലാ ബുധനാഴ്ചയും രാവിലെ 8 മണിക്കും പുനഃപ്രക്ഷേപണം എല്ലാ ശനിയാഴ്ചയും രാത്രി 8 മണിക്കും.
3: பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா
4: ஆயர்தம் மாயா

0: அன்பும் மரியாதையும் நிறைந்த ரேடியோ சாந்தனம் 90.4 FM நேயர்களுக்கு கவர்மெண்ட் டிடிஐ பள்ளியில் பணிபுரியும் தனலட்சுமி ஆசிரியாய என்னுடைய இனிய வணக்கங்கள். இந்தியாவின் இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு உலகம் முழுதும் வாழும் அனைத்து இந்தியர்களுக்கும் இதயம் கனிந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தால் கிடைத்த அரிய வரம். தாய்நாட்டின் விடுதலைக்காக தங்கள் இன்னுயிரையும் அர்ப்பணித்த அந்த மகத்தான வீரர்களை நன்றியுடன் நினைவு கூர்வோம். அவர்களின் உயரிய லட்சியங்களையும் தேசப்பற்றையும் நம் வாழ்விலும் கடைபிடிக்க உறுதியேற்போம். அன்பான மாணவ செல்வங்களே, நீங்கள்தான் நாளைய இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரங்கள். கல்வியில் சிறந்து விளங்குங்கள். ஒழுக்கம், மனிதநேயம், அன்பு, ஒற்றுமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நாட்டுப்பற்று ஆகிய உயரிய பண்புகளை உங்கள் வாழ்க்கையின் அடையாளமாக மாற்றுங்கள். உங்கள் ஒவ்வொரு நல்ல செயல்பாடும் நம் நாட்டின் வளர்ச்சிக்கான வலுவான அடித்தளமாக அமையும். அன்பிற்கினிய நேர்களே, சுதந்திரம் என்பது ஒரு கொண்டாட்ட நாள் மட்டுமல்ல, அது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பை நினைவூட்டும் புனிதமான நாள். வேற்றுமைகளை மறந்து அன்புடனும் ஒற்றுமையுடனும் இணைந்து வளமான, அமைதியான, முன்னேற்றமிக்க இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். இந்த புனித நாளில் நம் இந்திய திருநாடு மேலும் வளர்ச்சியடையவும் அமைதியும் வளமும் நிலைக்கவும் ஒவ்வொரு இல்லத்திலும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் மலரவும் எல்லாம் வல்ல இறைவனை மனமாற வேண்டுகிறேன். ரேடியோ சாந்தனம் 90.4 FM மூலம் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க பாரதம், வளர்க இந்தியா, ஜெய்ஹிந்த்.
1: ரேடியோ சாந்தனம் 90.4 ആഗസ്റ്റ് 15 ബന്ധപ്പെട്ടുകൊണ്ട് കൊല്ലം ഗവൺമെൻറ് ടിടിയിലെ അധ്യാപകനായിട്ടുള്ള ഷാജി ഞാൻ നിങ്ങൾക്കൊരു ഗാനം ആലപിക്കുകയാണ്. ഒരു മതൻ

0: about respect one another, protect our environment, and uphold the values of unity, peace, and patriotism. May this Independence Day inspire us all to become better citizens and work together for a stronger, cleaner, greener, and more prosperous India. To all the wonderful listeners of Sandhanam 19.4 FM, I wish you and your families a joyful, peaceful, and memorable Independence Day. Thank you for listening. Happy Independence Day. Jai Hind.
1: എൻ്റെ പേര് ജീന എന്നാർ, ഗവൺമെൻറ് ടി ടിയിലെ അധ്യാപിക. നമ്മുടെ പ്രിയ ഭാരതത്തിൻ്റെ 79th സ്വാതന്ത്ര്യദിനത്തിൽ ഏവർക്കും ഹൃദയം നിറഞ്ഞ ആശംസകൾ. ഇന്ന് നാം ആഘോഷിക്കുന്നത് ഒരു ദേശീയ ആഘോഷം മാത്രമല്ല, അനേകം ധീരദേശസ്നേഹികളുടെ ത്യാഗത്തിൻ്റെയും ആത്മസമർപ്പണത്തിൻ്റെയും ഫലമായി ലഭിച്ച അമൂല്യമായ സ്വാതന്ത്ര്യത്തിൻ്റെ മഹത്വമാണ്. ഈ ദിനം നമ്മുടെ രാജ്യത്തെ സ്നേഹിക്കാനും നമ്മുടെ കടമകൾ ആത്മാർത്ഥമായി നിർവഹിക്കാനും ഐക്യത്തോടെയും സമാധാനത്തോടെയും മുന്നോട്ടു പോകാനും നമ്മെ ഓർമ്മിപ്പിക്കുന്നു. ഒരു അധ്യാപിക എന്ന നിലയിൽ എൻ്റെ പ്രിയപ്പെട്ട കുട്ടികളോടും മാതാപിതാക്കളോടും എല്ലാ ശ്രോതാക്കളോടും എനിക്ക് പറയാനുള്ളത്, വിദ്യാഭ്യാസം അറിവ് നേടാനുള്ള മാർഗം മാത്രമല്ല, നല്ല പൗരന്മാരായി വളരാനുള്ള ശക്തി കൂടിയാണ്. നമ്മുടെ രാജ്യത്തിൻ്റെ ഭാവി നമ്മുടെ കുട്ടികളുടെ കൈകളിലാണ്. അതിനാൽ സത്യസന്ധതയും കരുണയും സഹിഷ്ണുതയും ദേശസ്നേഹവും അവരുടെ ജീവിത മൂല്യങ്ങളായി വളർത്തിയെടുക്കാൻ നമുക്ക് ഒരുമിച്ച് പ്രവർത്തിക്കാം. സ്വാതന്ത്ര്യം എന്നത് അവകാശങ്ങൾ മാത്രമല്ല, ഉത്തരവാദിത്തങ്ങളും കൂടിയാണ്. പ്രകൃതിയെ സംരക്ഷിക്കാനും പൊതുമുതൽ കാത്തു സൂക്ഷിക്കാനും നിയമങ്ങൾ പാലിക്കാനും പരസ്പരം ബഹുമാനിക്കാനും നമുക്ക് പ്രതിജ്ഞ ചെയ്യാം. അതാണ് യഥാർത്ഥ സ്വാതന്ത്ര്യത്തിൻ്റെ ആഘോഷം. ഈ അഭിമാന ദിനത്തിൽ നമ്മുടെ രാജ്യത്തിൻ്റെ പുരോഗതിക്കും സമാധാനത്തിനും വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാം. ഓരോ വീടുകളിലും സന്തോഷവും ആരോഗ്യവും ഐക്യവും നിറയട്ടെ. നമ്മുടെ ഇന്ത്യ കൂടുതൽ ശക്തവും സമ്പന്നവും സ്നേഹപൂർണവുമായ രാഷ്ട്രമാകട്ടെ. ഈ മനോഹരമായ അവസരത്തിൽ റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM കുടുംബത്തിനും എല്ലാ പ്രിയ ശ്രോതാക്കൾക്കും ഒരിക്കൽ കൂടി സ്വാതന്ത്ര്യദിന ആശംസകൾ നേരുന്നു. ജയ് ഹിന്ദ്, ജയ് ഭാരത്.
2: അരസ് ആശ്രയ പള്ളിയിൽ ആശ്രിരാഗ പണിപുരിയും AS റിസ്വാന പരിവിൻ എന്നും നാൻ തങ്ങൾ മുൻ സുതന്ത്രദിന വാഴ്ത്തை தெரிவிக்க வந்துள்ளேன். அன்பார்ந்த வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த இனிய சுதந்திர தின நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க காரணமான தியாக தழும்பேற்ற தியாகிகள் மற்றும் விடுதலை போராட்ட வீரர்களை போற்றி வணங்குவோம். நம் நாட்டின் திருநாளில் தேசத்தின் ஒருமைப்பாட்டையும் அமைதியையும் காக்க அனைவரும் ஒன்றிணைந்து உழைப்போம் என்று இந்நாளில் உறுதியேற்போம். அன்னை இந்தியாவின் புகழை உலக அரங்கில் உச்சி மீது உயர்த்துவது நமது ஒவ்வொருவரின் கடமையாகும். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நமது வளத்தை நிலைநிறுத்தி நாட்டின் வளர்ச்சி பாதையில் பெருமையுடன் நடைபோடுவோம். இன்றைய திருநாளில் நமது நாட்டின் சுதந்திரத்தை பேணி காப்போம் என்றும் அதன் வளர்ச்சிக்காக உழைப்போம் என்றும் சங்கற்பம் ஏற்போம். விவசாயிகள், வீரர்கள் மற்றும் அறிவியலாளர்களின் உழைப்பால் இந்தியா இன்று கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறது. கல்வி, அறிவியல், பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் இந்தியாவை மேலும் உயரத்திற்கு கொண்டு செல்ல உழைப்போம். இளைய தலைமுறையினரே, நாட்டின் எதிர்காலம் தேசப்பற்று மற்றும் மனிதநேயம், இவற்றை உங்கள் இதயங்களில் ஏந்தி முன்னேறுங்கள். நம் நாட்டின் மூவர்ண கொடி எக்காலமும் விண்ணில் உயர்ந்து பறந்து இந்தியாவின் பெருமையை சொல்லட்டும். அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது உளமார்ந்த சுதந்திர தின நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: அரசு ஆசிரிய பள்ளியில் பணிபுரியும் ஜெயா என்னும் ஆசிரியாகிய நான் இப்பொழுது உங்கள் முன்பு ஒரு கவிதையை முன்மொழிய வந்துள்ளேன். சுதந்திர தின கவிதை. வந்தே மாதரம் முழங்கிடுவோம், வளமான இந்தியா வாழ்த்திடுவோம், மூவர்ண கொடி உயரப்பறக்க முழு மனதுடன் வணங்கிடுவோம், அடிமை வாழ்வின் இருளகற்றி அமைதி ஒளியை ஏற்றி வைத்த வீர தியாகிகளின் தியாகத்தை வாழ்நாள் முழுதும் போற்றிடும்.

மகாத்மா காந்தி காட்டிய வழி அகிம்சை எனும் உயர்ந்த மொழி. நேர்மை, அன்பு, ஒற்றுமையுடன் நம் நாட்டை என்றும் காத்திடுவோம். பகத்சிங், நேதாஜி, வீரபாண்டிய கட்டபொம்மன், ராணி லட்சுமிபாய் போன்றோர் வீர வரலாறு நம் பெருமை. சாதி மதம் மொழி கடந்தும் சகோதரர்களாய் வாழ்ந்திடுவோம். அன்பும் பண்பும் வளர்த்திடுவோம். அமைதி மலரும் நாட்டை உருவாக்குவோம். விவசாயி வியர்வை சிந்துகிறார், வீரர் எல்லையை காக்கிறார், அறிவியலாளர் புதுமை செய்கிறார், ஆசிரியர் எதிர்காலம் உருவாக்குகிறார். மாணவர்களே, எழுந்திடுங்கள், முயற்சியால் உயர்ந்திடுங்கள், கல்வியால் நாட்டை வளப்படுத்தி கனவுகளை நனவாக்குங்கள். பசுமை மரங்கள் வளர்ப்போம், தூய்மையான சூழலை காப்போம். நீரையும் இயற்கையையும் போற்றி நாளைய இந்தியாவை செழிக்கச் செய்வோம். என் இந்தியா என் பெருமை, என்றும் ஒளிரும் என் தாய்மை. சுதந்திரத்தின் அருமை உணர்ந்து சிறந்த குடிமக்களாய் வாழ்ந்திடுவோம். மூவர்ண கொடி என்றும் உயரட்டும், இந்தியாவின் புகழ் உலகம் முழுதும் பரவட்டும். ஒற்றுமை, உழைப்பு, அன்பு, அமைதி என்றும் நம் நாட்டில் நிலைத்திடட்டும். ஜெய்ஹிந்த். வாழ்க பாரதம், வளர்க இந்தியா.